0: வாடே
1: தபாரே
2: புத்தர பொம்மா புத்தல பொம்மா பத்த புள்ள நீ செத்துருவடாதே நீ உத்தார் விடாதே
1: பாவனா.